0: One of the longest-running Filipino radio shows, Tinig Pinoy, delivers the hits every time. From classic tracks to modern chart toppers, hear them all alongside the latest headlines in business, entertainment, and community notices at 104.6 Planet FM. Every Saturday, 12:25 till 2 p.m. Tinig Pinoy, your music connection to the Philippines.
1: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
2: நியூசிலாந்து தமிழ்ச் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
2: சிந்தனை செய்திகள்,
1: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
2: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
1: சிறுவர் நிகழ்ச்சிகள்
2: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
1: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: is running out to get ready for some extra money. If you've got a power account and live in Central, East or South Auckland, the Entrust dividend may be coming your way. We sent you everything you need to know by post or email. Check your details and let us know any changes by Friday, 7th August. Do it today, because if we don't have the right info, it might take longer to get your dividend in September, and no one wants that. Everything you need to know is at entrustnz.co.nz.
1: அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்

0: ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
1: Auckland Council has a goal of zero waste to landfill by 2040. That means recycling, composting, reusing and repurposing materials. Here's another zero waste tip on Planet FM. Think before you buy. See if there's a second-hand option available that would suit your needs. Make meal plans and stick to shopping lists. The advice is avoid, reduce, repair, reuse, recycle in that order. Always remember, every small action makes a difference. A total of 147,000 tons was saved from landfill services in 2024. Find out all the info at wastenothing.co.nz.

0: சைவினது நிகழ்ச்சியில் அடுத்து அமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
1: அன்பான சைவநீதி வானொலி நேயர்களுக்கு வணக்கம். காலை வேளை சமய நற்சிந்தனை நிகழ்ச்சி வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து, இன்றைய தினமும் நற்சிந்தனைகளை கூறும் ஒரு கதை கேட்டு அதன் கருத்துக்களை சிந்திப்போம் வாருங்கள். ஓர் ஊரின் சிவாலய வளாகத்துக்கு அருகில் திரிந்து கொண்டிருந்த நாய் அந்த ஊரில் போடப்படும் எச்சில் இலைகளின் உணவுகளை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தது. இப்படி வாழ்ந்து வந்த காலத்தில் அந்த ஊர் ஆலயத்தில் திருவிழா ஆரம்பமாகியது. அந்த ஊரிலே வாழ்ந்த அனைவரும் 10 நாட்களுக்கு விரதம் இருந்தார்கள். விரத காலங்களில் சாப்பிட்ட இலைகளை நாய்க்கு போடக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கையில் யார் வீட்டிலும் எச்சில் இலைகளை தூக்கி போடவே இல்லை. நாய்க்கோ எச்சில் இலையே கிடைக்காததனால் பசி தாங்க முடியாமல் கோயில் ஓரத்தில் வந்து படுத்து கிடந்தது. அந்த வேளையில் அந்த ஆலயத்தில் இராமாயணம் பற்றிய பிரசங்கம் நடைபெற்று கொண்டிருந்த வேளை அங்கே ராமேஸ்வர திருத்தல மகிமை பற்றி கூறிய விடயங்களை அந்த நாய் காது கொடுத்து கேட்டது. ராமேஸ்வரத்திற்கு இத்துணை மகிமையா? நாமும் இப்படியே எச்சில் இலை பொறுக்கி தின்று காலத்தை கழிக்காமல் போகின்ற வழிக்கு புண்ணியம் தேடுவதற்கு இன்றில் இருந்து 10 நாட்களுக்கு விரதமாக இருந்து திருவிழா முடிந்ததும் ராமேஸ்வரத்துக்கு யாத்திரை சென்று விடுவோம் என்று முடிவு செய்து கொண்டது. தினமும் கோயிலில் நடைபெறும் பிரசங்கங்களை கேட்டு அதன் கொள்கையில் தீவிரமாகியது. விரதத்தில் இருந்து பசி கொடுத்த வைராக்கியத்தில் திருவிழா முடிந்தவுடன் ராமேஸ்வரம் போயே தீருவது என்று உறுதியுடன் இருந்தது. 10ஆம் நாள் திருவிழா நிறைவாகி கொடி இறக்கினார்கள். நாயும் ராமேஸ்வரம் புறப்பட தயாராக

ஆகி நடை பயணத்தை தொடங்கியது. முதல் அடி எடுத்து வைத்த வேளை பொத்தன்று ஒரு சத்தம் பின்னால் கேட்டது. திரும்பி பார்த்தால் ஆஹா, என்ன மனம், என்ன சுவை!

0: அழகு அடுத்த வாரம் தொடரும்.
1: இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
2: Streaming now on planetaudio.org.nz.
3: 2040 ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை

0: நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், இராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: Tune in again next Friday morning at 7:35 for Sanganatham. You can go to our website, planetaudio.org.nz, and click on Tamil to listen to other Tamil programs on Planet FM. Anbin Kuril is our next program, also in the Tamil language. Tune in for words of faith, Bible lessons and inspiration, all coming up at 8:10.
2: Anbu Tamil Urubukale, Anbar Yesuvin Iniya Namathil, Nerevana Vaazhthukkaludan, Anbin Kural, Nigazhchiyai Arimugapaduthuvathil, Migundha Magizhchi. Anbin Kural, Ovvoru Vellikkizhamai Kaalai, 8:10 Manikku, Olikkirathu, Kettu Magizhungal. Anbin Kural, Ungalin Nigazhchi, Ungalukkana Nigazhchi, Kelungal, Bayanperungal, Ungal Anbargal, Nanbargalukkum, Arimugapaduthungal. Anbin Kural, Ungal Illathilum, Ullathilum, Endrum Olikkum. Anbin Kural.
3: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
4: நியூசிலாந்து தமிழ்ச் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
3: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
4: சிந்தனை செய்திகள்,
3: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
4: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
3: சிறுவர் நிகழ்ச்சிகள்
4: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
3: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: அன்பு தமிழ் மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
1: அன்பான தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஞாயிறு ஆராதனை புதிய ஆலயத்தின் 10 மணிக்கு நடைபெறும். இந்த விசேஷத்த ஆராதனைகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். புதிய ஆலயத்தின் முகவரி No. 80 சென்ட்ரல் பார்க் டிரைவ், ஹெண்டர்சன். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் பாஸ்டர் விக்கி விக்னராஜா 0212749856. நன்றி, வணக்கம்.
2: பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களுக்காக உங்களுக்கென்று கொடுத்த ஒரு தேவனுடைய வார்த்தை, இதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு அந்த வார்த்தையை வைத்து விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி மகிழ பண்ணுவார். Romans 8:28. Romans 8:28. அன்றியும் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, அதுதான் ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். இயேசுவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அன்று சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, சோர்ந்து போகாத, இப்போ நடக்கிறதை பார்த்து நீ கலங்கி போகாத, இதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, முடிவு நன்மையாயிருக்கும். இப்பொழுது நீ சந்திக்கிற பிரச்சனை, நிந்தை, நெருக்கம், இழப்புகள், வேதனைகள், உபத்திரவங்கள், இதை நினைத்து நீ சோர்ந்து கலங்கி போகாத, முடிவு நன்மையாயிருக்கும். இனி வரப்போகிற காரியத்துல நன்மையானதை நீ பார்க்க போகிறாய். அதற்கு தான் இந்த வழியாக ஆண்டவர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுல கவனம் செலுத்துங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சில சமயத்துல ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி நடக்கணும், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் தானே, ஜெபிக்கிறேன், அவளியெல்லாம் செய்யறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், பின் எனக்கு இப்படி நடக்கணும் என்பதான கேள்விகள் உள்ளத்துல எழும்பும். சில சமயம் அந்த கேள்விக்கு பதிலே இருக்காது. ஏன் இப்படி நடக்குதுன்னா ஆண்டவர் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும். அந்த அமைதியில கூட ஒரு பதில் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, மகனே, நன்மையானது வரப்போகுது, மகளே, நன்மையானது நீ பார்க்க போகிற, அதனால கொஞ்சம் பொறுமையாயிரு. அதுதான் ஆண்டவுடைய வார்த்தையாக இருக்கும். வேத புஸ்தகத்துல சில தெய்வ மனுஷருடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை நம்ம தியானித்தால் அதை விளங்கி கொள்ள முடியும். வேத புஸ்தகத்துல யோபுவின் சரித்திரம் என்று ஒரு தெய்வ மனிதனுடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோபு கர்த்தர் மேல ரொம்ப அன்பும் பக்தியும் நீதி நியாயம் செய்கிறவராயிருந்தார். ஆண்டவரால் சாட்சி பெற்றிருந்தார். என் தாசனாகிய யோபு அப்படின்னு கர்த்தர் வந்து மனதார புகழுகிறார். அவன் நீதிமான், அவன் உத்தமன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன்.

இருந்து கர்த்தரால் சாட்சி பெற்றிருந்தார், அதே மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். அந்த காலத்துல ஆசீர்வாதம் என்பது மந்தைகள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் திரளா இருந்தாங்க. அதனால யோபுடைய சம்பத்து தேசம் எங்கிலும் பெருகி இருந்தது. பெரிய செல்வந்தர், கிழக்கத்து புத்திரர் எல்லாரிலும் பெரியவரா அந்த பகுதியில அவரை தெரியாதவங்க இருக்க முடியாது. யோபுவா, ஓ அவர் பெரிய ஒரு செல்வந்தரப்பா, அவர் தான் இந்த பகுதியிலேயே பெரிய பணக்காரர், அதே சமயத்துல தேவனுக்கு பயந்து நடக்கிறவர், நீதிமான், இப்படியெல்லாம் சாட்சி பெற்றிருந்தார். அவருடைய வாழ்க்கையில இழப்புகள் வருகிறாரு. ஒரே நாள்ல அவர் வந்து சொத்துக்களை இழக்கிறார், அவருடைய 10 பிள்ளைகள் விபத்துல மரிக்கிறாங்க, எல்லாவற்றையும் இழந்து காலையில செல்வ சேமானா இருந்தவர் மாலையில எல்லாவற்றையும் இழந்து ஓட்டாண்டின்னு சொல்லுவாங்களா அந்த நிலைமைக்கு வந்துட்டார். அப்ப எவ்வளவு கஷ்டம் இல்ல, அப்ப இழந்து போன ஒரு நிலைமை. ஏன் இப்படி திடீரென்று ஏன் இந்த மாதிரி வேக வேகமான இழப்புகள் நடக்கணும்? அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில இழப்புகளுக்கு மத்தியில நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய வியாபாரத்தை இழந்து, வேலையை இழந்து, அல்லது உங்களுடைய மதிப்பு மரியாதைகளை இழந்து, உங்களுடைய பிரச்சனை நிமித்தமாக கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, அதனால மதிப்பு மரியாதைலாம் இழந்துட்டாங்க. நல்ல வாழ்ந்திருந்த குடும்பம் எல்லாத்தையும் இழந்து போயிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்திருக்கலாம். ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கணும்னு கேள்வி எல்லாம் எழும்பலாம். ஆனா யோபுடைய வாழ்க்கையினுடைய முடிவை நீங்க பார்க்கணும். முடிவு என்ன நடக்கிறது? எல்லாவற்றையும் இழந்து சரீர சுகத்தை கூட இழந்துட்டார். சரீரத்துல தலை முதல் கால் வரை பருக்கள் தோண்டி பாதிக்கிறது. உடை கூட போட்டுக்கொள்ள முடியல. துண்டை கட்டி கொண்டு அவர் வந்து சாம்பல் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த அளவிற்கு சரீரமும் பாதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் இருந்தவர். அப்போ இழப்பு, அதனால பரிகாசம். இப்போ அவரை புகழ்ந்தவெல்லாம் பரிகாசம் பண்றாங்க. என்ன பாவம் செய்தானே இந்த ஆளு, ஒரே நாள் இப்படிலாம் நடக்குமாங்க, எவ்வளவு பெரிய பாவிக்கு இப்படி நடக்குமா? அப்ப ஏதோ பயங்கரமான பாவம் செய்தாலும் வெளியேதான் ரொம்ப பக்தி, வெளியிலதான் ரொம்ப ஷோ காமிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இப்படிலாம் மற்றவங்க பரிகாசம், நண்பர்கள் பரிகாசம் பண்றாங்க, சொந்த பந்தங்கள் பரிகாசம் பண்றாங்க, வேலைக்காரர்கள் பரிகாசம் பண்றாங்கன்னு யோபுடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். அப்போ பரிகாசத்திற்குள்ள ஆயிட்டார். நீங்க அப்படி ஆயிட்டீங்களா? அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்களை சுற்றிலும் பரிகசிக்கிற மக்கள் எழும்பிட்டாங்களா? பரிகாசமா பேசுறாங்களா? பதில் சொல்ல முடியல. அதனால பல கேள்வி, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, என்ன நேசிக்கிறாரா, என்ன மறந்துட்டாரா, அப்படி கேள்விக்கு நடுவில் இருக்கீங்களா? முடிவை பாருங்க. யோபு 42:10 வசனத்தை வாசிக்கும் போது, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ஆண்டவர் ரெண்டத்தனையாய் அவருக்கு தந்தருளினார். 2 மடங்கு ஆசீர்வாதம். வசனம் சொல்லு, 2 தனையாய் கத்த தந்தருளினார். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர், வேலைக்காரர்கள், மந்தைகள் எல்லாம். 10 பிள்ளைகளை இழந்து போனார், திரும்பவும் பிள்ளைகள், 10 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு நாள் வந்தபோது எல்லாம் 2 மடங்கு ஆசீர்வாதம். அப்போ முடிவு என்ன ஆயிற்று? நன்மை. அதுதான் அந்த சொல்லுகிறார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அப்ப யோபு வாழ்க்கையில ஏன் இது கத்தர் அனுமதித்தார்? அவரை 2 மடங்கு ஆசீர்வதிக்கணும், இப்பொழுது இருப்பதை விட ஆசீர்வதிக்கணும்னு கத்தர் விரும்பினார். அதற்கு ஒரு பாடுகள் வழியாக போனாதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். எக்ஸாம் எழுதினா தானே அடுத்த வகுப்புக்கு போக முடியும். பரீட்சை எழுதாம எப்படி நீ அடுத்த வகுப்புக்கு போக முடியும்? எக்ஸாம் எழுதி முடிக்காம எப்படி பட்டம் பெற முடியும்? அப்போ அந்த சோதனை பாடுகள் வழியா போனாதான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அதனால ஆண்டவர் அந்த வழியா நடத்தி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சாத்தான் நினைச்சா அவருடைய வாழ்க்கை முடிஞ்சது, இனிமேல் அதோட யோபுடைய சரித்திரம் முடிந்ததுன்னு நினைச்சான். ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டாக்கினார். உங்க வாழ்க்கையில செய்வார். இழந்து போனதை நீங்க திரும்ப பெறுவீங்க. மதிப்பு மரியாதை திரும்பவும் உங்களுக்கு வரும். பரியாசம் பண்ணின மக்களுக்கு மத்தியில தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையானதை வைத்திருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. சகலம நன்மைக்கு ஏறுவாய் நடக்கிறது. சரியா, இன்னொரு மனிதரை குறித்த பார்க்கிற யோசேப்பு. இந்த யோசேப்பை குறித்து ஆதியாகமத்திலே நம்ம வாசிக்கிறோம்.
வாலிபனா இளம் வாலிபனா இருக்கும் பொழுதே ஆண்டவரோடு வாழ்கிற அனுபவத்தை அவர் பெற்றிருந்தார்.

அதனாலதான் அவருக்கு சொப்பனத்தின் மூலம் ஆண்டவர் பேசுகிறார், வருங்காலத்தில் என்ன நடக்கும், உனக்கு என்ன உயர்வை வைத்திருக்கிறேன், அதெல்லாம் கர்த்தர் சொப்பனத்தில் பேசி விளங்க பண்ணின உடனே யோசேப்புக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஆசீர்வாதமான சொப்பன தீர்க்க தரிசனத்தை எல்லாம், எதிர்காலத்தை குறித்த தரிசனத்தை எல்லாம் பார்த்த யோசேப்புடைய வாழ்க்கையில் அவருடைய சொந்த சகோதரர்கள் பகைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு பகைக்கிறாங்க. சொந்த சகோதரர்கள் அருமாட்டை விற்று போட்டுட்டாங்க. எகிப்துக்கு போகிற வியாபாரிகிட்ட விலைக்கு அடிமையை விற்று போட்டு விட்டார்கள். அவருடைய தகப்பனார் பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரன், பெரிய குடும்பம், செல்ல பிள்ளையா இருந்தவர் தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டார். சின்ன வயசுலே தாயை இழந்துட்டாரு. தகப்பனுடைய அன்பையை இழந்துட்டு சொந்தங்களை விட்டு பிரித்து கொண்டு போகப்பட்டு ஏத்து தேசத்துல அடிமையா ஒரு வீட்டுல வேலை செய்யறார். கேள்வி எழும்பிருக்கு, ஆண்டவர் சொப்பனெல்லாம் கொடுத்தாரு, தரிசனெல்லாம் தந்தாரு, எதிர்காலத்து குறித்தெல்லாம் பேசினாரு, ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு தெரியலையே என்பதாக ஒரு அடிமையான சூழ்நிலை. அங்கும் பாருங்க, அபாண்டமான பழி, பொய்யான குற்றச்சாட்டு, பாவத்துக்கு விலகி ஓடினார். இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி ஜெயிலில் போட்டாங்க. சங்கிலிகள் எல்லாம் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. சாகும் வரைக்கும் அங்கே தான், வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தாராம். சிறைச்சாலைகளை கூட ஆண்டவர் கூட இருந்தார் என்பதாய் வேதம் சொல்லுகிறாரு. அப்போ ஆண்டவர் கூட இருக்கும்போது ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும், இதான் கேள்வி. ஆண்டவர் கூட இருக்கிறார்ல, பிறகு எப்படி அவங்க என்ன அடிமையாக விற்று போட்டாங்க, ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு, அடிமையாக கொண்டு வரப்பட்டு ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு, நான் வந்து தப்பு செய்யாத தப்பை என் மேலே பழி போட்டு என்னை ஜெயிலில் போட்டாங்க, ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார், ஆண்டவர் கூட தானே இருக்கிறார், கூட தான் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் வந்து முடிவு நன்மையாக இருக்குன்னு சொல்கிறார். அப்போ சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறாரு, இந்த பாதையில் நடக்கணும், அப்போ தான் முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதாக ஆண்டவர் சொல்லி பாருங்க. முடிவு என்ன நடக்கிறது, யோசேப்பு அந்த தேசத்தில் பிரதம மந்திரியாக உயர்த்தப்படுகிறார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அவர் என்னை சிறைச்சாலை வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்த சம்பவம் தான் ஆதியாமத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ வந்து சொந்த சகோதரர்களே பகைச்சு கொலை பண்ண பார்த்தாங்க. நன்மை செய்த வீட்டாரை அவர் மீது அபாண்டமான பழி சுமத்தி ஜெயிலில் போட்டாங்க. தேவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தா. உடனே அங்கே அற்புதம் நடக்கலை. அந்த வழியாக யோசேப்பு நடக்கட்டும்னு கர்த்தர் அனுமதித்தார். அதை வேதத்தில் பார்க்குறோம். சங்கீதம் 105:17-19 வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வசனம் அவரை புடமிட்டதாம். அவர் வந்து இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் அடைக்கப்பட்டு வசனம் புடமிட்டு, ஒரு மனிதனுக்கு தேவன் நன்மை செய்ய முன்னால உயர்த்த முன்னால தேவன் அவனை புடமிடுகிறார், அவனை உருவாக்குகிறார். யோசேப்பை இந்த பாடுகள் மத்தியிலே உருவாக்கி தான் உயர்த்தினார். முடிவு, உயர்வு, ஆசீர்வாதம், மேன்மை. அபாண்டமா பழி சுமத்தினவங்க அந்த அதிகாரிலாம் யோசேப்பு முன்னால வந்து தலைவணங்கி நின்றிருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் யோசேப்பின் தேவன். உங்க வாழ்க்கையில முடிவு நன்மையா இருக்கும். இன்றைக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனை, தனித்து விடப்பட்ட நிலைமை, யாருமே எனக்கு இல்லைன்னு கலங்குற நிலைமை, இதை குறித்து சோர்ந்து போயிடாதங்க. ஆண்டவர் கூட இருக்கிறார். சிறைச்சாலையில யோசேப்போடு கூட ஆண்டவர் இருந்தார்ல, அதே ஆண்டவர் இந்த பாடுகள் நெருக்கங்கள் மத்தியில கூட இருக்கிறார். முடிவு நன்மையா இருக்கும், சகலம நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதுன்னு சொல்றார். இந்த யோசேப்பு என்ன சொல்றார் பாருங்களேன். ஆதியாகமம் 50:20 வசனத்துல அவருடைய சகோதரர்கள் அவரை கொலை செய்ய துணிந்து அவர் அடிமையை விற்று போட்டாங்கல்ல, அவங்க சகோதரர்கள் இப்போ யோசேப்பு கிட்ட வந்து நிற்கிற சூழ்நிலை, அவங்களுக்குள்ள பயம். யோசேப்பு பிரதம மந்திரியா இருக்காரு, எகிப்திலே பெரிய அதிகாரி அவரு தான், ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானம். நம்ம அவர் எப்படிலாம் துன்பப்படுத்தணுமே, நம்ம ஏதாவது செய்திருவானோன்னு நினைக்கும் போது அவர் சொல்லுகிறார். தன் சகோதரரை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், எனக்கு நீங்க தீமை செய்றீங்க, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஏன்னா அந்த காலத்தில் எகிப்தில் ஒரு பெரிய பஞ்சம், உலக அளவில் பஞ்சம் வந்தது. அதை எடுத்து யோசேப்புக்கு பார்வோனுடைய சொப்பனத்தின் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தி யோசேப்புக்கு ஞானத்தை கொடுத்து பஞ்ச கால

தேசத்திலே தப்புவதற்கான வழியை சொல்லி கொடுத்து யோசேப்பு மூலமா தேசமே பாதுகாக்கப்பட்டது. பல தேச மக்கள் அவரால் பாதுகாக்கப்பட்டாங்க. அதை தான் சொல்லுகிறார், வெகு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணினார். நீங்க தீமை செய்றீங்க, அதை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணினார். உங்க வாழ்க்கையில நடக்கும், உங்க குடும்பத்துக்குள்ள தீமை செய்யறாங்களா, வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு அநியாயம் செய்யறாங்களா, பிஸ்னஸ்ல உங்களுக்கு தீமை செய்யற மக்கள் எழுப்பி இருக்கிறாங்களா, நீங்க வசிக்கிற இடத்துல பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி தீமை செய்து உங்களை ஒடுக்க நினைக்கிறாங்களா, சொந்து போகாதங்க. அன்று சொல்றாரு, என் மகனே சகலம நன்மைக்கு எதுவா நடக்குது, நீ நன்மைகளை காண போகிறாய், இதுவரை தீமை கண்டாய் இனி நன்மைகளை காண்பாய், உயர்வை காண்பாய். யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தி கனப்படுத்தினதை போல நீங்க உயர்த்தப்படுவீங்க. உங்க வாழ்க்கையில கூட இன்றைக்கு பாடுகள் நெருக்கம் உபத்திரவங்கள் உண்டாயிருக்கலாம், பயப்படாதங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சோர்ந்து போகாதங்க, முடிவு நன்மையா இருக்கும். அதுதான் ஆண்டவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. உங்களை பார்த்து சொல்ல, என் மகனே என் மகளே சோர்ந்து போகாத. இழப்புக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம், பாடுகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என் உபத்திரவத்திற்காய் ஸ்தோத்திரம், பொய்யான குற்றச்சாட்டுகளுக்காய் ஸ்தோத்திரம், இதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் கத்த நடத்துகிற விஷயம்னு தேவனை துதிங்க. உடனே அற்புதம் நடக்கும், நன்மையான காரியமாய் மாறிவிடும். இப்ப ஜெபிக்கலாம், ஆண்டோரை பார்த்து சொல்றீங்களா, அப்படியே கண்களை மூடி ஆண்டோரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்ற விசுவாசித்து அந்த வாக்கு தத்தத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த வார்த்தை எனக்குரியது. என் வாழ்க்கையில இப்ப நடக்கிற எல்லா பாடுகள், இழப்புகள், நிந்தைகள், நெருக்கங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள், உபத்திரவங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. உமக்கு தெரியாம என் வாழ்க்கையில எதுவுமே நடக்க முடியாது. நீர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனதார நான் உம்மை துதிக்கிறேன். முடிவு நன்மையாயிருக்கும், அதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி முடிவு நன்மையாயிருக்கும், நன்மையான முடிவை காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் மறுபடியும் ஆசீர்வதித்து இழந்து போனது எல்லாம் திரும்ப தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். உயிர்வை கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறேன். இனி நான் சோர்ந்து போக மாட்டேன், கலங்க மாட்டேன், முடங்கி போக மாட்டேன். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நான் எழுந்து அந்த நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவேன். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே அப்படி அர்ப்பணித்து ஜெபிக்கிற இந்த மகனை தொடும், இந்த மகளை தொடும். இந்த நாளிலே அந்த அற்புதம் ஆரம்பிக்கட்டும். இந்த நாளிலே நன்மையான காரியங்கள் வாய்க்கட்டும். எல்லா தடைகளை வளகட்ட நன்மைகளை கண்டு மகிழும்படி கர்த்தர் ஆசீர்வதித்து உம்மை துதிக்கும்படி கர்த்தருடைய கிருபை தாங்கி நடத்தட்டும். ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அந்த ஜெபத்தை கேட்டா உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டா விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்கு தத்தத்தை தினம சொல்லி சகலம நன்மைக்கு இருவா நடக்குது, நான் கலங்க மாட்டேன், முடிவு நன்மையா இருக்குன்னு ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க, அற்புதங்களை காண்பீங்க. ஆமென்.

0: நாடகம் செய்திகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழோசியை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 மணி முதல் நடைபெறும் இந்த முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை பிளனட் ஆடியோ